தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததனு தத்துமி ததினி தத்துனு தத்த தரித